0: 7FM Qatar's happiness frequency.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: International Day of Football in association with Kerala Blasters Academy. Elite team selection trials in I. Contact 3343-3597. For more details, visit blastersqatar.com.